0: ஹாய், லங்காவே விளாவிங்
1: லைவ் fm.lk
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk